0: ஒரு முனை நட்டனா உபரியர் பிட உதாரத்தை குத்துப்பாயிரர் ஒன்றும் புசு அரிய பிரர் வெவ்வேறு சூழ்நிச்சிந்த கரம் ஒரு பிரர் அவர் சாற்றரை கீரித்மையின் ஹோச்சக்கரம்
1: அபச்சக்ராதியோ.